0: ஜமீம் மீரா ஒரு மதத்தும்
1: ஏரியா கோட் இலோங்கு நெங்கை அனு கிளாஸ்ரூம் கினேத்தி கை அகினேத்தே கை வீக் சகி குபோர் இங் சபேத் மொல்யோதா வர்ணுத்தி
2: Baby, my lover boy.
3: You are treated class. Come on, who assist you to?